0: கிழக்குவர்தன டெக்ஸ்டைல்ஸ். செமட்டு அத்து தூண், கமனட்டு ஜவைய தூண், ரட்டுட்டு பனு தூண், திஸ் வசருக்கு விசிஷ்டத்துவே அபிமானிய பீப்புள்ஸ் லீசிங் விஸ்வாசே பிரமுகயா.
1: රුපියල් 35යි. දීවා කලර් ගාඩ් ඩිටර්ජන්ට් ලික්විඩ් ඉතිරි රුපියල් 230යි. කාගෙල්ස් ෆුඩ් සිටි.